0: السلام عليكم. دونك انتم اللي تسمعوا فينا على 94.7 في المهدية المنستير ولا في 107.3 في سوسن. السلام عليكم, نقول لكم ان شاء الله تكونوا عاملين بون كيف معنا بالموزيكا. انتم تسمعوا في نايت كلوب.
1: كي دي سواري دي نايت كلوب ليميسيون ريفيرانس دو لا موزيك.
0: Et encore, un rôle comme le musique, à mesure de m'entendre, ça m'a comme hâte à l'aile, nous salir, j'espère bien que ma mine a mon kiff, un rôle comme tricoslim, le colmenta ou achète d'ac à l'autoroute, un rôle comme, c'est sur le web comme Dogadog, Inch'Allah, Rabbi, salam comme Salmin, d'ailleurs, un salam à la Samar, ou à Krem, l'Ikhadin, c'est mon fin à Tawa, un rôle, le Twins, le col, l'Ifel Asma, c'est mon fin, un rôle comme un comme agence de voyage, très bientôt, Mishal Bahdekum, Inch'Allah, t'as l'atti comme ta facile, quand même, ça se passe comme pub, Tawa, en même temps, l'atti comme ta facile, acteur, en tout cas, un rôle comme Hadra, ou à Krem, salam alaikum, Barsha, Samar, ou à Krem, Inch'Allah, Rabbi, salam Salmin, قاعدين نسمع فينا تاو, نسلم على كل من يسمع فينا, نقول لكم سيسر ويحكم ان توكا. انا نحاول نسكب الموسيقى ديريكتومون باش نقلبوا الريتم, يبقى نقول لكم نسكم كيما العاده الوقايه هذيا للموسيقى القديمه ونرجع بكم للاغاني الشرقيه في كاسيت.